0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: வினிவேதனம். இதப்பூர்வம் அஸ்மாபிஹ கவிகுலகுருணா விரச்சிதே ரகுவம்ச மேகதூத காவியே மல்லிநாத வியாக்யா சஹிதே சிடி ரூபேண பிரகாசிதே சஹ்ருதயானாம் விதுஷாம் தானி பிராபிதானி அமூல்யம் சஹ்ருதயானாம் சப்யானாம் ஆதரோபி லப்தஹ இதி சானந்தம் வினிவேதயாமஹ. அதுனா மகாகவேஹே காளிதாசஸ்ய அபரம் காவியம் குமாரசம்பவம் வியாக்யா சஹிதம் பிரகாசயிஷ்யாமஹ இதி சமோதம் வினிவேதயாமஹ. அத்ர ச காவியே சதீதேவ்யாஹ அபராவதார பூதாயாஹ பார்வத்யாஹ நகாதிராஜஸ்ய ஹிமவதஹ புத்ரீத்வேன பிரபவஹ நாரதோபதேசேன தத்ரைவ தபஹ குர்வாணஸ்ய மகேஸ்வரஸ்ய சதாசிவஸ்ய பரிசர்யா காமதஹனம் பார்வத்யாஹ தபஸா பிரசன்னேன சதாசிவேன பரிணயஹ சம்போகவர்ணனம் ஸ்கந்தஸ்ய உற்பத்திஹ தேவதானாம் பிரார்த்தனயா ஸ்கந்தேன சங்கிராமே தாரகாசுர சம்ஹாரஹ இதி கதா சப்ததசசு சர்கேஷு உபநிபத்தா. பௌராணிகீ கதேயம் காவியமரியாதாம் அனுஸ்ருத்ய தத்ர தத்ர விபரிணமய்ய சுமனோஹரயா சரலயாச்ச சைல்யா உபவர்ணிதா. யத்யபி சம்போகவர்ணனம் காவியசாஸ்திரமரியாதாயாஹ விருத்தம் அதாபி கவிசக்தி திரஸ்கிருதத்வேன ந தத்தோஷாய அபிச்ச சம்போகவர்ணனம் இதம் பிரகிருதோபயோகிச்ச. தேவதாபிஹ் கிருதஹ சம்போக விகாதஹ ச்யுதஸ்ய ரேதஸஹ அக்னினா தாரணம் அசக்தேன அக்னினா கங்காயாம் ரேதஹ பிரக்ஷேபஹ சரவணே ஸ்கந்தஸ்ய உற்பத்திஹ ஷட் கிருத்திகாபிஹ ஸ்தன்யதானம் ஸ்கந்தஸ்ய ஷடானனஸ்ய ஸ்தன்யக்ரஹணம் அனந்தரம் ஸ்கந்தஸ்ய பித்ருப்யாம் ஸ்வீகாரஹ இதி கதாயாஹ சம்போகவர்ணனமிதம் அத்யந்தோபயோகி சம்பன்னமிதி காளிதாசேன வர்ணனம் இதம் பிரஸ்துதம். உபமா காளிதாசஸ்ய இதி சூக்தி மனுசுருத்ய அத்ராபி காவியே சுருச்சிராணாம் மனோஹராணாம் உபமாலங்காராணாம் சன்னிவேசஹ துஷ்யதே. அதாபி சந்தர்ப்பானுசாரம் அன்யேஷாமபி அலங்காராணாம் சன்னிவேசஹ துஷ்யதே. வ்யங்கியமரியாதையா காவியமிதம் ஹிதம் போதயதி. ஆதி தம்பத்யோ சிவபார்வத்யோ சரித வர்ணனேன படனேன ஸ்ரவணேன வா சத்யஹ பரநிர்வுத்திஹ சிவேதர க்ஷதிஷ்ச பவதீதி ந அதிசயோக்திஹ. இதமபி காவியம் கோலாச்சலவாசினா மல்லிநாதசூரிணா சஞ்சீவனீநாம்னா வியாக்யாதம். மல்லிநாதசூரிணா ஆதிதஹ சர்காஷ்டகமேவ வியாக்யாதம். சிஷ்டம் சர்கஜாதம் சீதாராமசாஸ்திரி மகோதயைஹ வியாக்யாதம். ஏதஸ்ய காரணம் ந வித்மஹ. யத்யபி சாஸ்திரி மகோதயானாம் வியாக்யா மல்லிநாத வியாக்யயா துலாம் நாதிரோஹதி அதாபி மல்லிநாத வியாக்யாம் அனுஸ்ருத்யைவ ப்ரவருத்தா இயம் வியாக்யா. அத்ராபி வைதிகானி பௌராணிகானி ச ஆக்யானகானி பிரஸ்துதானி. ஜோதிஷாதி சாஸ்திரியாணி பிரமாணானி யதாவசரம் பிரதிபாதிதானி. நிகண்டு பிராமாண்யம் ச பிரதர்சிதம். ததேதத் மகாகாவியம் அதுனா சாந்திரத்வனி முத்ரிகா சிடி ரூபேண விபரிணமய்ய சஹ்ருதயேப்யஹ ப்ராபயிஷ்யதே அமூல்யம். ததஸ்மின் மஹதி காரியே ஆர்த்திக ரூபேண சஹகிருதானாம் ஸ்ரீ பி வெங்கடேஸ்வர்லு ஸ்ரீ ஸ்ரீனிராஜு ஸ்ரீ ஜே ஏ சௌதரி மகாபாகானாம் ஹார்தம் கார்த்தக்யம் வினிவேதயாமி. ஏவம் காரியஸ்யாஸ்ய நிரீக்ஷகயோ ஸ்ரீ சமுத்ரால ஸ்ரீனிவாசாச்சாரியுலு ஏவம் டாக்டர் வி யஜ்ஞராமுலு மகாபாகயோ பரஸ்யதம் பிரணாமாஹ. வியாக்யா படித்ருணாம் டாக்டர் கே நீலகண்டம் ஸ்ரீ என்சிடி ஆச்சாரியுலு டாக்டர் கேசிராஜு வெங்கட சந்திரசேகர் டாக்டர் டி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மகோதயேப்யஹ சுபாஷம்சனானி. ஸ்லோக படித்துஹ ஸ்ரீ வி ஆதித்யஸ்ய யந்திர நிர்வாஹகஸ்ய ஸ்ரீ அசோக் ரெட்டி மகோதயஸ்ய ச சுபாசிஷஹ. சஹ்ருதயாஹ காரியமிதம் ஆத்ருத்ய அஸ்மான் ப்ரோத்ஸாஹயந்து இத்யாஷாஸ்மஹே. க்ரந்தாந்தராணாம் சீடீகரணே லக்ஷ்மீசநாத ஸ்ரீநிவாஸஹ சக்திம் ப்ரததாது இதி ப்ரார்த்தயாமஹே. இத்தம் பவதீயஹ கே அரவிந்தராயஹ.
2: ஓம் நமஸ்ஸிவாய.
3: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ఓం నమః శివాయ.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனை. தலைப்பு அங்கை கொடுமலர். பாடியிருப்பவர் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம், பிரசன்டட் பை ஸ்ரீ காயத்ரி வெங்கட்ராகவன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருக்கோளக்கா திருத்தாளமுடையார் கோயில் என்று வழங்கப் பெறும் சிறப்பினது திருக்கோளக்கா. இறைவர் சப்தபுரீஸ்வரர், இறைவி ஓசை கொடுத்த நாயகி, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞான செல்வராம் காழிப்பிள்ளையார் தோணிபுரத் தோன்றலாரை தோடுடைய செவியன் என்று சிறப்பித்து பாடி பரவிய பின்னர் திருக்கோளக்காவிற்கு வழிபடச் சென்றார். ஆலயத்தை வலம் வந்து அன்னலாரை கண்ணுற்று கண்ணீர் வார மடையில் வாழை பாய எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடியருளினார். கவுனியர்கோன் கைத்தாளம் இட்டு பாடியது கண்ட கண்ணுதலார் திருவைந்தெழுத்து எழுதிய செம்பொர்த்தாளத்தை ஈந்தருளினார். இறைவி ஓசை கொடுத்து அருளினாள். கைத்தளத்து வந்த கனக திருத்தாளத்தை திருமுடிமேல் வைத்து வணங்கி ஏழிசையும் தழைத்தோங்க இன்னிசை பதிகம் பாடி அருளினார். இத்திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்பு செய்யுளை தக்க திருக்கடைக்காப்பு என்று அருளிச் செய்கிறார் சேர்க்கிழார் பெருமான். திருவருள் நலம் செறிந்த இப்பாடல்களை பாடுவோர் மலை போன்ற தம் தீவினைகள் மாள சிறப்புற்று ஓங்கி வாழ்வார்கள் என்பதே இப்பதிகப் பலன். கோளக்காவிற்குருமணியை கும்பிட்டு வந்த சுந்தரர் பெருமான் நாளும் இன்னிசையால் தமிழ் வளர்க்கும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் என்று ஞான சம்பந்தருக்கு அருளிய திறத்தை தமது திருப்பாட்டில் வைத்து பாடியுள்ள செய்தி பெருமைக்குரிய ஒன்று. சீர்காழி திருமுலைப்பால் உற்சவம் நிகழும் ஞான்று இவ்வரலாற்றை நினைவு கூறும் பொருட்டு அன்று மாலை சம்பந்த சுவாமிகள் திருக்கோளக்காவிற்கு எழுந்தருளும் மரபு உண்டு. பிறவியிலேயே பேச்சு வராத பிள்ளைகள் பேசி மகிழும் பெரும் பேறு பெற வழிபட வேண்டிய திருத்தலம் கோளக்கா. பண்பொருந்த இசை பாடும் பாவாணர்கள் இசை நலம் பெருக வழிபட வேண்டிய அற்புதமான திருத்தலம் திருக்கோளக்கா. மடையில் வாழை பாய எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotram. The title is Shiva Sahasra Namavali from Shiva Puranam, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. சிவபுராணாந்தர்கதம் விஷ்ணுகிருதம் ஸ்ரீ சிவசஹஸ்ரநாமாவலிஹி.

ூத்தய நம ஓம் மகாநிதயே நம ஓம் அமிர்தாய நம ஓம் அமிர்தபாய நம ஓம் ஸ்ரீமதே நம ஓம் பாஞ்சஜன்யாய நம ஓம் பிரபஞ்சனாய நம ஓம் பஞ்சவிம்சதி தத்வஸ்தாய நம ஓம் பாரிஜாதாய நம ஓம் பராத்பராய நம ஓம் சுலபாய நம ஓம் சுவ்ரதாய சூராய நம ஓம் வாங்மயைக நிதயே நம ஓம் நிதயே நம ஓம் வர்ணாஶ்ரம குரவே நம ஓம் வர்ணினே நம ஓம் சத்ருஜிதே சத்ருதாபனாய நம ஓம் ஆஶ்ரமாய நம ஓம் க்ஷபணாய நம ஓம் க்ஷாமாய நம ஓம் ஞானவதே நம ஓம் அசலேஸ்வராய நம ஓம் பிரமாணபூதாய நம ஓம் துர்க்ஞேயாய நம ஓம் சுபர்ணாய நம ஓம் வாயுவாஹனாய நம ஓம் தனுர்தராய தனுர்வேதாய நம ஓம் குணராசி குணாகாராய நம ஓம் சத்யாய சத்யபராய நம ஓம் அதீனாய நம ஓம் தர்மாங்க தர்மசாதனாய நம ஓம் அனந்த திருஷ்டயே நம ஓம் ஆனந்தாய நம ஓம் தண்டாய தமயித்ரே நம ஓம் தமாய நம ஓம் அபிசாரியாய மகாமாயாய நம ஓம் விஸ்வகர்ம விசாரதாய நம ஓம் வீதராகாய நம ஓம் விநீதாத்மனே நம ஓம் தபஸ்வினே நம ஓம் பூதபாவனாய நம ஓம் உன்மத்தவேஷாய பிரசன்னாய நம ஓம் ஜிதகாமாய நம ஓம் ஜிதப்ரியாய நம ஓம் கல்யாண பிரகிருதயே நம ஓம் கல்பாய நம ஓம் சர்வலோக பிரஜாபதயே நம ஓம் தரஸ்வினே நம ஓம் தாரகாய நம ஓம் தீமதே நம ஓம் பிரதான பிரபவே நம ஓம் அவ்யயாய நம ஓம் லோகபாலாய நம ஓம் அந்தர்ஹிதாத்மனே நம ஓம் கல்பாதயே நம ஓம் கமலேக்ஷணாய நம ஓம் வேதசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞாய நம ஓம் அநியமாய நம ஓம் நியதாஶ்ரயாய நம ஓம் சந்திராய நம ஓம் சூர்யாய நம ஓம் ஷணயே நம ஓம் கேதவே நம ஓம் வராங்காய நம ஓம் விதுருமச்சவயே நம ஓம் பக்திவஶ்யாய நம ஓம் பராய ப்ரஹ்மணே நம ஓம் மிருகபாணார்ப்பணாய நம ஓம் அணகாய நம ஓம் அத்ரயேத்ரயாலயாய நம ஓம் காந்தாய நம ஓம் பரமாத்மனே நம ஓம் ஜகத்குரவே நம ஓம் சர்வகர்மாலயாய நம ஓம் துஷ்டாய நம ஓம் மாங்கல்யாய மங்களாவிருதாய நம ஓம் மகாதபசே நம ஓம் தீர்கதபசே நம ஓம் ஸ்தவிஷ்டாய நம ஓம் ஸ்தவிராய நம ஓம் த்ருவாய நம ஓம் அஹ்னே நம ஓம் சம்வத்சராய நம ஓம் வ்யாப்தயே நம ஓம் பிரமாணாய நம ஓம் பரமாய நம ஓம் தபசே நம ஓம் சம்வத்சரகராய நம ஓம் மந்திரப்ரத்யயாய நம ஓம் சர்வதாபனாய நம ஓம் அஜாய நம ஓம் சர்வேஸ்வராய நம ஓம் சித்தாய நம ஓம் மகாதேஜசே நம ஓம் மகாபலாய நம ஓம் யோகினே யோக்யாய நம ஓம் மகாரேதசே நம ஓம் சித்தயே நம ஓம் சர்வாதயே நம ஓம் அக்ரஹாய நம ஓம் வசவே நம ஓம் வசுமனசே நம ஓம் சத்யாய நம ஓம் சர்வபாபஹராய ஹராய நம ஓம் சுகீர்த்தயே நம ஓம் சோபனாய நம

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் ரிக் வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1
2: சூக்தம் 5.
1: தேங்க்யூ.

ஸ்ரீ சிவமயம். ஓம் ஸ்ரீ சிதம்பரநடேஸ்வர திரிசதி நாமாவளிகி. பிரதமதஹ ஸ்ரீ சதாசிவஸ்ய பூர்வபக்த்ரோத்பவம் கௌதமார்ஷம் காயத்ரி சந்தஸ்கம் இந்திரதேவதாகம் பீதவர்ணம் பிந்துநாதவிபூஷிதம் ஸ்ரீ சிதம்பர பஞ்சாட்சரீ வித்யா பிரதமாவயவம்

ஜாய நமஹ, ஓம் நகஜா ஜானஜே நமஹ, ஓம் நடனானந்த சுந்தராய நமஹ, ஓம் நம்ரதிக்பாலனிகராய நமஹ, ஓம் நமதானந்ததாயகாய நமஹ, ஓம் நாராயணார்ச்சிதாய நமஹ, ஓம் நாரீபாகாய நமஹ, ஓம் நாதாந்த பூஜிதாய நமஹ.

ஓம் நாகபூஜ்யாய நமஹ, ஓம் நாகராஜே நமஹ, ஓம் நந்திவாகனாய நமஹ, ஓம் நதீநடாய நமஹ, ஓம் நதீஜடாய நமஹ, ஓம் நகாரூடாய நமஹ, ஓம் நரநாராயண ஸ்துதாய நமஹ, ஓம் நராஸ்திரதாத்ரே நமஹ, ஓம் நாமாங்கஹீனாய நமஹ, ஓம் நாரீமனோகராய நமஹ, ஓம் நித்யசுத்தாய நமஹ, ஓம் நித்யபுத்தாய நமஹ, ஓம் நித்யமுக்தாய நமஹ, ஓம் நிரஞ்சனாய நமஹ, ஓம் நிஸ்ஸங்காய நமஹ, ஓம் நிரஹங்காராய நமஹ, ஓம் நிரூபாய நமஹ, ஓம் நிருபாதிகாய நமஹ, ஓம் நீபவாடிகதாய நமஹ, ஓம் நீபசுமமுதே நமஹ, ஓம் நீபசன்னிபாய நமஹ, ஓம் நீஹாராம்சுனுதாய நமஹ, ஓம் நீப்யாய நமஹ, ஓம் நீஹாராகபவாபதயே நமஹ, ஓம் நுத்யாய நமஹ, ஓம் நுதிப்ரியாய நமஹ, ஓம் நூத்னாய நமஹ, ஓம் நூபுராராவமஞ்சுளாய நமஹ, ஓம் நகச்சின்னாத்ம பூஷீர்ஷாய நமஹ, ஓம் நகச்சின்ன நிருகேசரிணே நமஹ, ஓம் நகாம்சுஜித சீதாம்சவே நமஹ, ஓம் நாகராஜ விபூஷணாய நமஹ, ஓம் நாமபாராயண பிரீதாய நமஹ, ஓம் நாசாமத்ய விலோகனாய நமஹ, ஓம் நந்திவேத்யாய நமஹ, ஓம் நடாகாராய நமஹ, ஓம் நக்னாய நமஹ, ஓம் நாரத பூஜிதாய நமஹ, ஓம் நித்யாய நமஹ, ஓம் நிகமசம்வேத்யாய நமஹ, ஓம் நிஸ்பிருஹாய நமஹ, ஓம் நிகமாகிருதஜய நமஹ, ஓம் நிச்சலாய நமஹ, ஓம் நிகமானந்தாய நமஹ, ஓம் நிருத்தராஜே நமஹ, ஓம் நிருத்தசுந்தராய நமஹ, ஓம் நாடகீகிருதபூதாண்டாய நமஹ, ஓம் நித்யதிருப்தாய நமஹ, ஓம் நிராஸ்ரயாய நமஹ. ஓம் ஸ்ரீ சதாசிவஸ்ய தக்ஷிணவக்த்ரோத்பவம் அத்ரியார்ஷம் அனுஷ்டுப் சந்தஸ்கம் ருத்ரதேவதாகம் கிருஷ்ணவர்ணம்.

வைபவாய நமஹ. ஓம் மத்யார்ஜுன முகானந்தாய நமஹ. ஓம் மனநத்ராணபராயணாய நமஹ. ஓம் மாயாவினே நமஹ. ஓம் மஞ்சுமஞ்சீர சரணாய நமஹ. ஓம் மண்டலாந்தராய நமஹ. ஓம் மணிபூராந்தரகதாய நமஹ. ஓம் மதுபிரன் சக்கர

ஓம் மாதிருகாவர்ண சங்கல்ப்தாய நமஹ. ஓம் மகா கைலாச சம்ஸ்திதாய நமஹ. ஓம் மகா சாம்ராஜ்ய சந்தாயனே நமஹ. ஓம் மனோ வாசா மகோச்சராய நமஹ. ஓம் ஸ்ரீ சதாசிவஸ்ய உத்தரவக்த்ரோத்பவம் அங்கிரார்ஷம் ப்ரஹதே சந்தஸ்கம் ப்ரஹ்மதேவதாகம் ஸ்வர்ணவர்ணம் விந்துநாதவிபூஷிதம் ஸ்ரீசிதம்பரபஞ்சாட்சரீ வித்யா திருத்தீயாவயவம் பிரச்சயஸ்வரோபேதம்.

ஓம் ருணார்ச்சிதாய நமஹ, ஓம் வரிஷ்டாய நமஹ, ஓம் வஜ்ரகவசாய நமஹ, ஓம் வஜ்ரபேத்ரே நமஹ, ஓம் விரூபவதே நமஹ, ஓம் விஸ்வரூபாய நமஹ, ஓம் விராட் ரூபாய நமஹ, ஓம் விராட் ஹ்ருத்பத்ம பாசுராய நமஹ, ஓம் வாயு ரூபாய நமஹ, ஓம் வாயுபக்ஷபூஷாய நமஹ.

ஜனாய நம. ஓம் வேதாள நடனானந்தாய நம. ஓம் மனபிக்ஷாடனோத்யதாய நம. ஓம் வீராசனாய நம. ஓம் வீரபத்ராய நம. ஓம் விஸ்வசம்மோகனாகிருதயே நம. ஓம் ஸ்ரீ சதாசிவஸ்யே பஸ்சிமமக்ரோத்பவம் விஸ்வாமித்ராஷம் திருஷ்டுப்சந்தஸ்கம் விஷ்ணுதேவதாகம் தூம்ரவர்ணம் பிந்துநாதவிபூஷிதம் ஸ்ரீசிதம்பரபஞ்சாட்சரி வித்யா துரீயாவயவம்.

ஓம் சுகசன்னுதாய நமஹ, ஓம் சூராய நமஹ, ஓம் சூரஜனாராத்யாய நமஹ, ஓம் சுத்யுக்த ஸ்துத வைபவாய நமஹ, ஓம் சேகரீபூத சீதாம்சு கங்காய நமஹ, ஓம் சேஷாங்குலீயகாய நமஹ, ஓம் சேவதயே நமஹ, ஓம் ஸ்ரேஷ்ட ஜனகாய நமஹ, ஓம் ஸ்ரீமுஷி கோஷ்டி நாயகாய நமஹ, ஓம் ஷமினே நமஹ, ஓம் ஷமன சம்ஹர்த்ரே நமஹ, ஓம் ஷரண்யாய நமஹ, ஓம் ஷமனேஷ்டதாய நமஹ, ஓம் சங்கராய நமஹ, ஓம் சாஸ்திரகிருதே நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் சாபாயுத விநிகிரஹாய நமஹ, ஓம் சம்பராராதி விமுகாய நமஹ, ஓம் சங்கபிருதே நமஹ, ஓம் ஷமிதாகிலாய நமஹ, ஓம் சாஸ்வதாய நமஹ, ஓம் சாசகாய நமஹ, ஓம் சாஸ்திரே நமஹ, ஓம் சரணாகத பாலகாய நமஹ, ஓம் சம்பராய நமஹ, ஓம் சாபராய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ, ஓம் ஸ்ரீமுகார்ஜிதாய நமஹ, ஓம் சிவாஸ்லிஷ்டாய நமஹ, ஓம் சிவார்த்தாங்காய நமஹ, ஓம் ஷிலாதசுத சன்னுதாய நமஹ, ஓம் சைலேந்திரசாபாய நமஹ, ஓம் ஷார்தூல சர்மபிருதே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் சிவகாமேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் சிவாசக்தாய நமஹ, ஓம் சிவாஸ்ரயாய நமஹ, ஓம் ஸ்ருதானந்தாய நமஹ, ஓம் சததிருதி சிரோபிருதே நமஹ, ஓம் சாக்வர பிரியாய நமஹ, ஓம் சாதகும்ப சமாகாராய நமஹ, ஓம் சாந்த ஹ்ருத்பத்ம சம்ஸ்திதாய நமஹ. ஓம் ஸ்ரீ சதாசிவஸ்ய உத்தரவோக்த்ரோத்பவம் பரத்வாஜார்ஷம் விராட்சந்தஸ்கம் ஸ்கந்ததேவதாகம் ரத்தவர்ணம் பிந்துநாத விபூஷிதம் ஸ்ரீ சிதம்பர பஞ்சாட்சரி வித்யா பஞ்சமாவயவம் உதாத்தஸ்வரூபேதம் பஞ்சமம் யகாரந்த்யாத்வா ஓம் யம்.

ராய நமஹ. ஓம் யானீ கிருதாம்னாய நமஹ. ஓம் யதீஸ்வராய நமஹ. ஓம் யந்த்ரே நமஹ. ஓம் யந்த்ரித வித்யண்டாய நமஹ. ஓம் யஜமானாய நமஹ. ஓம் யுவாகிருதயே நமஹ. ஓம் யக்ஷராதி சகாய நமஹ. ஓம் யஷ்ட்ரே நமஹ. ஓம் யதாத்மனே நமஹ. ஓம் யாதசாம்பத்யே நமஹ. ஓம் யந்த்ரினே நமஹ. ஓம் யந்த்ராந்தராராத்யாய நமஹ. ஓம் யந்த்ரிதாவனே மண்டலாய நமஹ. ஓம் யதேஷ்டஃபலதாய நமஹ. ஓம் யாம்யதிங்முகாய நமஹ. ஓம் யாக்னீப்ரியாய நமஹ. ஓம் யோகினே நமஹ. ஓம் யோகேஸ்வராய நமஹ. ஓம் யுக்தாய நமஹ. ஓம் யோகபட்டவிராஜிதாய நமஹ. ஓம் யுகாந்தக்ருதே நமஹ. ஓம் யசோதாத்ரே நமஹ. ஓம் யசஸ்வினே நமஹ. ஓம் யக்ஷவந்திதாய நமஹ. ஓம் யமுனாளி சிக்காச்சூட்டாய நமஹ. ஓம் யகாராபய தூர்தராய நமஹ. ஓம் யாதனாரஹிதாய நமஹ. ஓம் யாஷ்னாஹீனாய நமஹ. ஓம் யஷ்டிதராய நமஹ. ஓம் யதஜே நமஹ. ஓம் யந்த்ராத்மனே நமஹ. ஓம் யமினீலாஸ்யாய நமஹ. ஓம் யாமினீலாஸ்யாய நமஹ. ஓம் யாமபூஜ்யாய நமஹ. ஓம் யுதிஷ்டிராய நமஹ. ஓம் யஜ்ஞாந்தக்ருதே நமஹ. ஓம் யஜ்ஞபூஜ்யாய நமஹ. ஓம் யஜ்ஞவாட நடேஸ்வராய நமஹ. ஓம் யஜ்ஞதேவோத்தமாய நமஹ. ஓம் யஜ்ஞவிதயே நமஹ. ஓம் யஜ்ஞரசோத்சுகாய நமஹ. ஓம் யமஸ்மர புராந்தேப ஓம் யமஸ்மர புராந்தேப ஜலதக்ஷாஜ நிக்ரஹாய நமஹ. ஓம் யாதக்கோலகஜாராதி கர்வ கச்சப கர்வக்னே நமஹ. ஓம் இக்ஷராட்சஸ பேதாள பூதாபஸ்மார பஞ்சனாய நமஹ. ஓம் யோஷா சங்க்ராந்த வாமாங்காய நமஹ. ஓம் யோஷீகிருத ரமாதபாய நமஹ. ஓம் யோஷாநாயக சம்ப்ரீதாய நமஹ. ஓம் யோஷின்மண்டல தாண்டவாய நமஹ. ஓம் யந்த்ரோல்லிகித சின்மூர்த்தயே நமஹ. ஓம் யாயஜோக சமர்ச்சிதாய நமஹ. ஓம் யஜ்ஞவாட சபாத்யக்ஷாய நமஹ. ஓம் யாமினீலாஸ்ய நிச்சலாய நமஹ. ஓம் யாதாத்மதத்வ சின்மாத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ சிதம்பர நடராஜா

நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

தீர்மானம் கிரியா யோக சாரகாண்டம் 13th சாப்டர் 110th வர்ஸ். நமஸ்தே பஞ்சபக்தராய நமஸ்தே சூலபாணினே. அ பிராம்ணா வென் ஹி க்ளோரிஃபைஸ் லார்ட் சிவா பியூட்டிஃபுல்லி இஸ் நமஸ்தே பஞ்சபக்தராய, யூ ஆர் தட் ஃபைவ் ஃபேஸ்ட் பர்சனாலிட்டி அண்ட் யூ ஆர் தட் த ஹோல்டர் ஆஃப் த த்ரிஷூலா பஞ்சபக்தரா. அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் ரிப்பீட்டிங் தட் பிகாஸ் பஞ்சபக்தரா வாஸ் டோல்ட் பை நாராயணா டு லக்ஷ்மி அண்ட் தட்ஸ் வாட் இட் வி ஹவ் வேரியஸ் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் த புராணாஸ் அண்ட் உபனிஷத்ஸ் ஹைலைட்டிங் இட் டு பி ரெஃபரிங் டு லார்ட் சிவா. மூவிங் ஆன், நாரத புராணம் பூர்வ பாகம் சாப்டர் 16th 84th வர்ஸ். நோ பாகீரதா ஹீ சேஸ் நமஹ பஞ்சாஸ்ய தேவாய க்ஷேத்ராணாம் பதயே நமஹ. பஞ்சாஸ்ய, யூனோ ஆஸ்ய மீன்ஸ் த மவுத் ஆர் த ஃபேஸ், பஞ்சானனா பஞ்சவக்த்ரா பஞ்சாஸ்யா எவ்ரி திங் மீன்ஸ் ஃபைவ் ஃபேஸஸ். நம பஞ்சாஸ்ய தேவாய, யூ ஆர் தட் ஃபைவ் ஃபேஸ்டு பர்சனாலிட்டி, யூ ஆர் தட் அல்டிமேட் லார்ட் வித் ஃபைவ் ஃபேஸஸ். க்ஷேத்ராணாம் பதயே நமஹ, யூ ஆர் த லார்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் விச் அலைன்ஸ் வித் த 13th சாப்டர் ஆஃப் பகவத்கீதா. க்ஷேத்ரஜ்ஞ விச் இஸ் ஸ்போக்கன் பை லார்ட் சிவா ஹிம்செல்ஃப், ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் ஆல் த க்ஷேத்ரஜ்ஞ. அண்ட் தென் க்ஷேத்ராணாம் பதயே நமஹ, தட்ஸ் வாட் இட் சேஸ். நாரத புராணம் பூர்வ பாகம், நாரத புராணம் உத்தர பாகம் சாப்டர் 73 வேர் ஜெய்மினி மகர்ஷி க்ளோரிஃபைஸ் லார்ட் சிவா 42nd வர்ஸ் சேஸ், ஈசானதே தத்புருஷ நமோ அகோராய தே சதா வாமதேவ நமஸ்தேஸ்து சத்யோஜாதாய வை நமஹ. He tells that in the reverse order. ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாதா, ஆல் க்ளோரிஸ் டு யூ, விச் அலைன்ஸ் வித் லார்ட் சிவா. அண்ட் தென் வராஹ புராணம் சாப்டர் 144 சோமேஸ்வர சோம ஈஸ்வர. நவ் சோமா, ஒன் கேன் சே தட் சோமா ரெஃபர்ஸ் டு சிவா பிளஸ் உமா, சோமா. So for which also there are references in the Upanishads and Vedas. But Soma sometimes refers to Chandra also. So this chapter talks about Someshwara. Soma ka Ishwar Someshwar. So like that, Ishwar of Chandra, where Chandra glorifies Lord Shiva. Mahadeva is Chandra Shekara. Shivam Saumyam Uma Kantam Bhakta Anugraha Karakam Natosmi Pancha Vadanam Neelakantam Trilochanam. You are Neelakanta, blue-throated, you are three-eyed. You are all auspicious, you are beautiful, Saumyam, Umakantam, you are Umakanta. And then you give Abhaya to all your devotees, and then he makes a word, he says, Pancha Vadanam. Vadanam means, five, again face. No, Panchasya, Pancha Vaktra. And then Panchanana, Pancha Vadana, all of them mean one and the same, five faces. You know, different words are there. One can refer the SpokenSanskrit.org website. You know, for all these meanings. So Pancha Vadana means five faces. You are the personality with five faces. You know, all of them match with the, you know, Upanishads only, right? So all of these characteristics describe Lord Shiva, and these characteristics are glorified in the Vedas and Upanishads. And this personality, if one meditates on, only then he or she will get immortality. Neelakantam comes in the Kaivalya Upanishad and Shiva Sankalpa Suktam. Trilochanam also comes in the Kaivalya Upanishad and Shiva Sankalpa Suktam. Saumyam, Umakantam comes in many, many places, right? Somah Pavate Janitamatinam, Rigvedam says that. And then Soma Yacha Rudra Yacha Rudram says that. And then Kena Upanishad says that. And then Umapatihi, Pashupatihi, Mahanarayana Upanishad says that. All of these things. And then Panchavadanam, we saw that Upanishads, you know, that is the form of Lord Shiva, the five-faced and handed form. And then we have many, many references like Brahmanda Puranam, Vayu Puranam, Kurma Puranam, Brahma Vaivarta Puranam, Skanda Puranam, talking of the glories of the Panchavaktra form of Lord Shiva, which aligns only with Lord Shiva. And then Linga Mahapuranam, Canto 1, chapters 11 to 16, it individually talks about every phase of Lord Shiva. There is a chapter for Sadhyojata, there is a chapter for Vamadeva, chapter for Agora, Tatpurusha, Ishana. One can refer that very beautiful stuti is made by Brahma and Vishnu. And then, we know that Agni Stambha episode, right? Where Brahma and Vishnu, their ego was completely crushed into pieces by Lord Shiva. So, when he appears, you know, when Mahadeva, so he shows his infinite form, infiniteness in front of Brahma and Vishnu, and then in order to bless him,
You know, in order to bless Brahma and Vishnu, he comes in that sweet five-faced ten.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் புஷ்பதன்ஸ் சிவ மஹிம ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, ப்ரெசன்டட் பை சுவாமி நிஷ்தானந்த்ஜி சரஸ்வதி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த வேயுரு தோழி பங்கன், பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் பாபநாசம் சிவன் இயற்றிய உமையூர் பாகனே. ராகம் நாட்டை. பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் பித்தம் தெளிய. பாடியிருப்பவர் ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் சிதம்பரமே நினை மனமே. பாடிப்பவர் ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம் presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருக்கோலக்கா திருத்தாளமுடையார் கோயில் என்று வழங்கப் பெறும் சிறப்பினது திருக்கோலக்கா. இறைவர் சப்தபுரீஸ்வரர், இறைவி ஓசை கொடுத்த நாயகி, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞான செல்வராம் காழிப்பிள்ளையார் தோணிபுரத் தோன்றலாரை தோடுடைய செவியன் என்று சிறப்பித்து பாடி பரவிய பின்னர் திருக்கோலக்காவிற்கு வழிபடச் சென்றார். ஆலயத்தை வலம் வந்து அன்னலாரை கண்ணுற்று கண்ணீர் வார மடையில் வாழை பாய எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடியருளினார். கவுனியர்கோன் கைத்தாளம் இட்டு பாடியது கண்ட கண்ணுதலார் திருவைந்தெழுத்து எழுதிய செம்பொர்த்தாளத்தை ஈந்தருளினார். இறைவி ஓசை கொடுத்து அருளினாள். கைத்தளத்து வந்த கனக திருத்தாளத்தை திருமுடிமேல் வைத்து வணங்கி ஏழிசையும் தழைத்தோங்க இன்னிசை பதிகம் பாடி அருளினார். இத்திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்பு செய்யுளை தக்க திருக்கடைக்காப்பு என்று அருளிச் செய்கிறார் சேர்க்கிழார் பெருமான். திருவருள் நலம் செறிந்த இப்பாடல்களை பாடுவோர் மலை போன்ற தம் தீவினைகள் மாள சிறப்புற்று ஓங்கி வாழ்வார்கள் என்பதே இப்பதிகப் பலன். கோலக்காவிற்குருமணியை கும்பிட்டு வந்த சுந்தரர் பெருமான் நாளும் இன்னிசையால் தமிழ் வளர்க்கும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் என்று ஞான சம்பந்தருக்கு அருளிய திறத்தை தமது திருப்பாட்டில் வைத்து பாடியுள்ள செய்தி பெருமைக்குரிய ஒன்று. சீர்காழி திருமுலைப்பால் உற்சவம் நிகழும் ஞான்று இவ்வரலாற்றை நினைவு கூறும் பொருட்டு அன்று மாலை சம்பந்த சுவாமிகள் திருக்கோலக்காவிற்கு எழுந்தருளும் மரபு உண்டு. பிறவியிலேயே பேச்சு வராத பிள்ளைகள் பேசி மகிழும் பெரும் பேறு பெற வழிபட வேண்டிய திருத்தலம் கோலக்கா. பண்பொருந்த இசை பாடும் பாவாணர்கள் இசை நலம் பெருக வழிபட வேண்டிய அற்புதமான திருத்தலம் திருக்கோலக்கா. மடையில் வாழை பாய எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotram. The title is Shiva Sahasra Namavali from Shiva Puranam, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. சிவபுராணாந்தர்கதம் விஷ்ணுகிருதம் ஸ்ரீ சிவசஹஸ்ரநாமாவலிஹி.

ஓம் துஸ்வப்னநாசனாய நமஹ. ஓம் உத்தாரணாய நமஹ. ஓம் துஷ்கிருதிக்னே நமஹ. ஓம் விக்னேயாய நமஹ. ஓம் துஸ்ஸஹாய நமஹ. ஓம் தவாய நமஹ. ஓம் அநாதயே நமஹ. ஓம் பூர்புவோ லக்ஷ்மியை நமஹ. ஓம் கிரீட்டினே நமஹ. ஓம் த்ரிதசாதிப.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக் வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1
2: சூக்தம் 5.
1: தேங்க்யூ.

ஸ்ரீசிவமயம். ஓம் ஸ்ரீ சிதம்பரநடேஸ்வர த்ரிசதீ நாமாவளி. பிரதமதஹ ஸ்ரீ சதாசிவஸ்ய பூர்வவக்த்ரோத்பவம் கௌதமார்ஷம் காயத்ரீ சந்தஸ்கம் இந்திரதேவதாகம் பீதவர்ணம் பிந்துநாதவிபூஷிதம் ஸ்ரீ சிதம்பர பஞ்சாட்சரீ வித்யா பிரதமாவயவம்

ய நம ஓம் நகஜானஜே நம ஓம் நடனானந்த சுந்தராய நம ஓம் நம்ரதிக்பாலனிகராய நம ஓம் நமதானந்ததாயகாய நம ஓம் நாராயணார்ச்சிதாய நம ஓம் நாரீபாகாய நம ஓம் நாதாந்த பூஜிதாய நம

நாகபூஜ்யாய நமஹ. ஓம் நாகராஜே நமஹ. ஓம் நந்திவாகனாய நமஹ. ஓம் நதீநடாய நமஹ. ஓம் நதீஜடாய நமஹ. ஓம் நகாரூடாய நமஹ. ஓம் நரநாராயண ஸ்துதாய நமஹ. ஓம் நராஸ்திரதாத்ரே நமஹ. ஓம் நாமாங்கஹீனாய நமஹ. ஓம் நாரீமனோகராய நமஹ. ஓம் நித்யசுத்தாய நமஹ. ஓம் நித்யபுத்தாய நமஹ. ஓம் நித்யமுக்தாய நமஹ. ஓம் நிரஞ்சனாய நமஹ. ஓம் நிஸ்ஸங்காய நமஹ. ஓம் நிரஹங்காராய நமஹ. ஓம் நிரூபாய நமஹ. ஓம் நிருபாதிகாய நமஹ. ஓம் நீபவாடிகதாய நமஹ. ஓம் நீபசுமமுதே நமஹ. ஓம் நீபசன்னிபாய நமஹ. ஓம் நீஹாராம்சுனுதாய நமஹ. ஓம் நீப்யாய நமஹ. ஓம் நீஹாராகபவாபதயே நமஹ. ஓம் நுத்யாய நமஹ. ஓம் நுதிப்ரியாய நமஹ. ஓம் நூத்னாய நமஹ. ஓம் நூபுராராவமஞ்சுளாய நமஹ. ஓம் நகச்சின்னாத்ம பூஷீர்ஷாய நமஹ. ஓம் நகச்சின்ன நிருகேசரிணே நமஹ. ஓம் நகாம்சுஜித சீதாம்சவே நமஹ. ஓம் நாகராஜ விபூஷணாய நமஹ. ஓம் நாமபாராயண பிரீதாய நமஹ. ஓம் நாசாமத்ய விலோகனாய நமஹ. ஓம் நந்திவேத்யாய நமஹ. ஓம் நடாகாராய நமஹ. ஓம் நக்னாய நமஹ. ஓம் நாரத பூஜிதாய நமஹ. ஓம் நித்யாய நமஹ. ஓம் நிகமசம்வேத்யாய நமஹ. ஓம் நிஸ்பிருஹாய நமஹ. ஓம் நிகமாகிருதஜே நமஹ. ஓம் நிச்சலாய நமஹ. ஓம் நிகமானந்தாய நமஹ. ஓம் நிருத்தராஜே நமஹ. ஓம் நிருத்தசுந்தராய நமஹ. ஓம் நாடகீகிருதபூதாண்டாய நமஹ. ஓம் நித்யதிருப்தாய நமஹ. ஓம் நிராஸ்ரயாய நமஹ. ஓம் ஸ்ரீ சதாசிவஸ்ய தக்ஷிணவக்த்ரோத்பவம் அத்ரியார்ஷம் அனுஷ்டுப் சந்தஸ்கம் ருத்ரதேவதாகம் கிருஷ்ணவர்ணம்.

ஓம் மாதிருகாவர்ண சங்கல்ப்தாய நமஹ, ஓம் மகாகைலாச சம்ஸ்திதாய நமஹ, ஓம் மகாசாம்ராஜ்ய சந்தாயனே நமஹ, ஓம் மனோவாசாமகோசராய நமஹ. ஓம் ஸ்ரீ சதாசிவஸ்ய உத்தரவக்த்ரோத்பவம் அங்கிரார்ஷம் பிரஹதேச்சந்தஸ்கம் ப்ரஹ்மதேவதாகம் ஸ்வர்ணவர்ணம் விந்துநாதவிபூஷிதம் ஸ்ரீசிதம்பரபஞ்சாட்சரீ வித்யா திருத்தீயாவயவம் பிரச்சயஸ்வரோபேதம்.

மாஞ்சாகல்பலதாபிக்யாய நமஹ. ஓம் மாமதேவாய நமஹ. ஓம் மனாதிபாய நமஹ. ஓம் வராய நமஹ. ஓம் வரார்ச்சிதாய நமஹ. ஓம் மந்தியாய நமஹ. ஓம் வசிஷ்ட ஜனகாய நமஹ. ஓம் வசவே நமஹ.

ஓம் அருணார்ச்சிதாய நம, ஓம் வரிஷ்டாய நம, ஓம் வஜ்ரகவசாய நம, ஓம் வஜ்ரபேத்ரே நம, ஓம் விரூபவதே நம, ஓம் விஸ்வரூபாய நம, ஓம் விராட் ரூபாய நம, ஓம் விராட் ஹ்ருத்பத்ம பாசுராய நம, ஓம் வாயு ரூபாய நம, ஓம் வாயுபக்ஷபூஷாய நம.

வசத்கணாஜ நமஹ. ஓம் வேதாள நடனானந்தாஜ நமஹ. ஓம் மனபிக்ஷாடனோத்யதாஜ நமஹ. ஓம் மீராசனாஜ நமஹ. ஓம் மீரபத்ராஜ நமஹ. ஓம் விஸ்வசம்மோகனாக்ருதஜே நமஹ. ஓம் ஸ்ரீ சதாசிவஸ்ய பஸ்சிமமக்ரோத்பவம் விஸ்வாமித்ராஷம் திஷ்டுப்சந்தஸ்கம் விஷ்ணுதேவதாகம் தூம்ரவர்ணம் பிந்துநாதவிபூஷிதம் ஸ்ரீசிதம்பரவஞ்சாட்சரி வித்யா துரீயாவயவம்

நமஹ. ஓம் சுகசன்னுதாய நமஹ. ஓம் சூராய நமஹ. ஓம் சூரஜனாராத்யாய நமஹ. ஓம் சுத்யுக்த ஸ்துத வைபவாய நமஹ. ஓம் சேகரீபூத சீதாம்சு கங்காய நமஹ. ஓம் சேஷாங்குலீயகாய நமஹ. ஓம் சேவதயே நமஹ. ஓம் ஸ்ரேஷ்ட ஜனகாய நமஹ. ஓம் ஸ்ரீமுஷி கோஷ்டிநாயகாய நமஹ. ஓம் ஷமினே நமஹ. ஓம் ஷமன சம்ஹர்த்ரே நமஹ. ஓம் சரண்யாய நமஹ. ஓம் ஷமனேஷ்டதாய நமஹ. ஓம் சங்கராய நமஹ. ஓம் சாஸ்திரகிருதே நமஹ. ஓம் சம்பவே நமஹ. ஓம் சாபாயுத விநிகிரஹாய நமஹ. ஓம் சம்பராராதி விமுகாய நமஹ. ஓம் சங்கபிருதே நமஹ. ஓம் ஷமிதாகிலாய நமஹ. ஓம் சாஸ்வதாய நமஹ. ஓம் சாசகாய நமஹ. ஓம் சாஸ்திரே நமஹ. ஓம் சரணாகத பாலகாய நமஹ. ஓம் சம்பராய நமஹ. ஓம் சாபராய நமஹ. ஓம் சாந்தாய நமஹ. ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ. ஓம் ஸ்ரீமுகார்ஜிதாய நமஹ. ஓம் சிவாஸ்லிஷ்டாய நமஹ. ஓம் சிவார்த்தாங்காய நமஹ. ஓம் சிலாதசுத சன்னுதாய நமஹ. ஓம் சைலேந்திர சாபாய நமஹ. ஓம் ஷார்தூல சர்மபிருதே நமஹ. ஓம் சசிசேகராய நமஹ. ஓம் சிவகாமேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீமதே நமஹ. ஓம் சிவாசக்தாய நமஹ. ஓம் சிவாஸ்ரயாய நமஹ. ஓம் ஸ்ருதானந்தாய நமஹ. ஓம் சததிருதி சிரோபிருதே நமஹ. ஓம் சாக்வர பிரியாய நமஹ. ஓம் சாதகும்ப சமாகாராய நமஹ. ஓம் சாந்த ஹ்ருத்பத்ம சம்ஸ்திதாய நமஹ. ஓம் ஸ்ரீ சதாசிவஸ்ய.

விபூஷிதம் ஸ்ரீ சிதம்பர பஞ்சாட்சரி வித்யா பஞ்சமாவயவம் உதாத்தஸ்வரோபேதம் பஞ்சமம் யகாரம் த்யாத்வா ஓம் யம் ஓம் யஜ்ஞாய நமஹ ஓம் யஜ்ஞப்ரியாய நமஹ ஓம் யஜ்வனே நமஹ ஓம் யாயஜூகாய நமஹ ஓம் யதேந்திரியாய நமஹ ஓம் யமினே நமஹ ஓம் யமஹராய நமஹ ஓம் யானீகிருதாம்னாய நமஹ ஓம் யதீஸ்வராய நமஹ ஓம் யந்த்ரே நமஹ ஓம் யந்த்ரித வித்யண்டாய நமஹ ஓம் யஜமானாய நமஹ ஓம் யுவாகிருதயே நமஹ ஓம் யக்ஷராதி சகாய நமஹ ஓம் யஷ்ட்ரே நமஹ ஓம் யதாத்மனே நமஹ ஓம் யாதசாம்பத்யே நமஹ ஓம் யந்த்ரினே நமஹ ஓம் யந்த்ராந்தராராத்யாய நமஹ ஓம் யந்த்ரிதாவனே மண்டலாய நமஹ ஓம் யதேஷ்டஃபலதாய நமஹ ஓம் யாம்யதிங்முகாய நமஹ ஓம் யாக்னீப்ரியாய நமஹ ஓம் யோகினே நமஹ ஓம் யோகேஸ்வராய நமஹ ஓம் யுக்தாய நமஹ ஓம் யோகபட்டவிராஜிதாய நமஹ ஓம் யுகாந்தக்ருதே நமஹ ஓம் யசோதாத்ரே நமஹ ஓம் யசஸ்வினே நமஹ ஓம் யக்ஷவந்திதாய நமஹ ஓம் யமுனாளி சிக்காச்சூட்டாய நமஹ ஓம் யகாராபய தூர்தராய நமஹ ஓம் யாத்தனாரஹிதாய நமஹ ஓம் யாஷ்னாஹீனாய நமஹ ஓம் யஷ்டிதராய நமஹ ஓம் யதஜே நமஹ ஓம் யந்த்ராத்மனே நமஹ ஓம் யமினீலாஸ்யாய நமஹ ஓம் யாமினீலாஸ்யாய நமஹ ஓம் யாமபூஜ்யாய நமஹ ஓம் யுதிஷ்டிராய நமஹ ஓம் யஜ்ஞாந்தகிருதே நமஹ ஓம் யஜ்ஞபூஜ்யாய நமஹ ஓம் யஜ்ஞவாட நடேஸ்வராய நமஹ ஓம் யஜ்ஞதேவோத்தமாய நமஹ ஓம் யஜ்ஞவிதயே நமஹ ஓம் யஜ்ஞரசோத்சுகாய நமஹ ஓம் யமஸ்மர புராந்தேப ஜலதாக்ஷா ஜனேங் ஓம் யமஸ்மர புராந்தேப ஜலதக்ஷாஜ நிக்ரஹாய நமஹ ஓம் யாதக்கோலகஜாராதி கர்வ கச்சப கர்வக்னே நமஹ ஓம் இக்ஷராட்சஸ பேதாள பூதாபஸ்மார பஞ்சனாய நமஹ ஓம் யோஷா சங்கராந்த வாமாங்காய நமஹ ஓம் யோஷீகிருத ரமாதபாய நமஹ ஓம் யோஷாநாயக சம்ப்ரீதாய நமஹ ஓம் யோஷின்மண்டல தாண்டவாய நமஹ ஓம் யந்த்ரோல்லிகித சின்மூர்த்தஜே நமஹ ஓம் யாயஜோக சமர்ச்சிதாய நமஹ ஓம் யஜ்ஞவாட சபாத்யக்ஷாய நமஹ ஓம் யாமினீலாஸ்ய நிச்சலாய நமஹ ஓம் யாதாத்மதத்வ சின்மாத்ராய நமஹ ஓம் ஸ்ரீ சிதம்பர நடராஜா

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.